ஸ்ரீகணேசாய நமஹ. அஸ்மத் குருப்யோ நமஹ. அஸ்மத் பரம் குருப்யோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஓம் விக்னேஸ்வராய பரதாய சுரப்ரியாய லம்போதராய சகலாய ஜகத்திதாய நாகானநாய ஸ்துத்யக்ய விபூஷிதாய கௌரீசுதாய குணநாத நமோ நமஸ்தே. சாந்தாகாரம் பிருதகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககனசத்ரிசம் மேகவர்ணம் சுபாங்கம்